தாமர குருவிக்கு தட்டமிடு, தங்க கிணாவின்றி கம்மலிடு, அரிமுள்ள கழுத்தில் நீலசிடு, சுருமக்க நினையில் சூரியனிடு.